இல்ல குடுத்து போட்டு எதிர்பார்க்க கூட புள்ள சிரிச்சு கொண்டு லைட் அழுது கொண்டு இருந்த அழுது போட்டு தள்ளு நிமிர்ந்து நின்ன என்ன சுத்தி எவ்வளவு ஆதரவு கிடைச்ச எரிச்சலோட நீங்க பாத்துக்கொண்டு இருக்க வீரத்தோட நின்ற தைரியமா நின்ற சிரிப்போட நின்ற புகைவன வேண்ட சுனாமி வந்தா கூட ஆசையாம நிப்பேன்